0: 2026 New Kia Seros. செக்மெண்ட்லே ஏற்றும் மிகச்ச ஃபேமிலி கார் 5 ஸ்டார் பிஎன் கேப் சுரக்ஷா லோ ஃப்ளோர் ஆக்சஸ் விஷாலமாய செகண்ட் ரோ ரியர் வென்டிலேட்டட் சீட்டுகள் 80% ஸ்மார்ட் ஃபீச்சர்கள்
1: ஈ ஓடத்தின சொந்தமாக்கும் ஒரு புதிய கியா சிரோஸ் உடன் தொட்டடுத்த கியா ஷோரூம் சந்தர்ஷிக்கும்
2: கியா மூவ்மெண்ட் தட் இன்ஸ்பயர்ஸ்
3: இனி கேட்கலாம் எம் ஜி ஸ்ரீகுமார் ரெஞ்சினி എന്നിവർ பாடிய ഗാനം ചിത്രം അച്ഛനെയാണ് എനിക്ക് ഇഷ്ടം പാടിയത് ക്ഷമിക്കണം ഗാനരചന എസ് രമേശൻ നായർ സംഗീതം എം ജി രാധാകൃഷ്ണൻ

யுக நிரய பயம் பக்தி பூர்வம் குபேரன் கும்பிட்டூ நின்னு பைம்பாலடபழம் அவிலும் வச்சு சேவிச்சு நிற்கே முன்பில் கந்தர்